0: ஜாமத்தில் உமிழ்த்தேன் தச்சிச்சு நடந்தார் ஊர் மாதால் கொண்டு மறைக்கே மறைஞ்சேன் கொடுமை ஓய்வுறா மறக்க பொருட்டு வந்துடுவோம் ஜெச்சா மறக்க பரவாயில்ல.
1: On Triple J and ABC Radio Australia, this is Blackout.